கண்ணனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.

பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏ தை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளங்கொட்டே